0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ரிஷகம் ரிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி ரிஷகம் ரிஷம் தேவபரி சதவலிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் வி தேவபரி ரிதி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ரவலிஷா இதி சஹஸ்ரவலிஷாஹ ஓம்
1: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, the next program is Shiva Stotras. In this, you are about to listen
3: Araganga Chatatara, presented by Sarnambal Madhumuth. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவ சஹஸ்ரநாம தியானம். தீனநாத விபன்ன ரக்ஷண பரைராஜ்ஞாம் பிரதிக்ஷா பரைஹி சித்தை சாத்ய கணேசுரா சுரநரைர் பக்தை பிரபன்னார்த்திபி சம்சேவியாய சமுல்லசத் தினமணி

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூனாதீஷாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்காய நமஹ, ஓம் பூஷயாய நமஹ, ஓம் பூதவாஹனாய நமஹ, ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, ஓம் புவனாதீஷாய நமஹ, ஓம் பூதி

ஓம் ஈஸ்வராஜ நம, ஓம் காமபுவே நம, ஓம் காமதாஜ நம, ஓம் அச்சிந்தியாஜ நம, ஓம் கிரீட்டினே நம, ஓம் கௌஷிகாஜ நம, ஓம் கபிலாஜ நம, ஓம் குசலாஜ நம.

ஓம் நம ஓம் காந்த விக்கிரகாய நம ஓம் கவசினே நம ஓம் கண்டகினே நம ஓம் குண்டினே நம ஓம் காரியகோவித விக்கிரமாய நம ஓம் காலபக்ஷாய நம ஓம் கலிங்காரணே நம ஓம் கிங்க

ஓம் நம ஓம் சதுர்முகாய நம ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நம ஓம் ஜிதகாமாய நம ஓம் ஜனப்பிரியாய நம ஓம் அஜாதசத்ரவே நம ஓம் ஓஜஸ்வினே நம.

ஓம் ஜென்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ.

ஓம் மகோத்சவாய நமஹ, ஓம் மாத்சரியவிதே நமஹ, ஓம் மகாவீரியாய நமஹ, ஓம் மகாசக்தஜே நமஹ, ஓம் மகாத்யுதஜே நமஹ.

ஓம் அவ்யக்த லட்சணாய நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் வ்யக்தாய நமஹ, ஓம் வைஷ்யாய நமஹ, ஓம் சாம்பதஜய நமஹ, ஓம் விபுதாக்ரே சராய நமஹ, ஓம் வேதாய நமஹ, ஓம் விஸ்வகர்பாய நமஹ.

ஓம் நமஹ, ஓம் வசந்தாய நமஹ, ஓம் விவக்தஜே நமஹ, ஓம் விவஸ்வதே நமஹ, ஓம் வித்வத்தமாய நமஹ, ஓம் ரிஷவர்தனாய நமஹ, ஓம் விவக்தஜாய நமஹ, ஓம் வசந்தாய நமஹ, ஓம் விவஸ்வதே நமஹ.

நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் சமாவிருதாய நமஹ. ஓம் சுகீர்த்தயே நமஹ. ஓம் சின்ன சம்சயாய நமஹ. ஓம் சர்வகாமினே நமஹ. ஓம் சதாபாசாய நமஹ. ஓம் சர்வாயுத விசாரதாய நமஹ.

நமஹ ஓம் சுவாஸ்ரயாய நமஹ ஓம் சத்ரவே நமஹ ஓம் சத்ருஜிதே நமஹ ஓம் சத்ருதாபனாய நமஹ ஓம் சனயே நமஹ ஓம் சூர்யாய நமஹ ஓம் சர்வகர்மணே நமஹ ஓம் சர்வலோக பிரஜாபதே.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakandanta Mulair Mrudam Varsvai Istigandagishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவா ஜக்ஞேஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஷ்ருபிஸ்

0: புஷ்பம் மூர்த்னாஸ்தனயித்னுன்நிர்பாதேநாசனி மஸ்திஷ்கேண வித்யுதங்கனீன காப்யாம்.
1: கர்ணாப்யாக் ஶ்ரோத்ர க்ஶ்ரோத்ராப்யாம் கர்ணௌ தேதனீ மாதர கண்டேனா பஷ்ஷுஷ்க கண்டேனா சித்தம் மன்யாபிஹி அதீதிக்ஞி ஶீர்ஷ்ணா நிர்ருதின்நிர்ஜர்ஜல்யேன ஶீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணக்யஸ்துபேனா மஷகான் கேஷைரிந்திரக்யஸ்வபாசாவஹேன ப்ருஹஸ்பதிக்ஞி ஷகுனிசாதேனா கூர்மான் ஷபைராக்ரமாணக்யஸ்தூராப்யா மிருக்ஷலாபிஃ கபிஞ்சாலான்.

ஜிஷ்ணியமக்னிமாதிருக்ப்யாம் பூஷணந்தோர்ப்யாமஸ்வினா அக்ஞேசாப்யாக்ஞே ருத்ரக்ஞேரோராப்யாம் அக்னேஃ பக்ஷதிர்வாயோர்நிபக்ஷதிரிந்திரஸ்ய த்ருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டீ மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்திராக்ஞோ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர்மித்ரஸ்ய திருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம் யக்ஞீ சோமாயோ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யைத்ராயோதசீ த்யாவா பிருத்திவ்யோர் தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்யஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமா கீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோ புச்சா மக்னீஷோமாயோர்பாசாதௌ க்ருஞ்சௌ ஶ்ரோணிப்யாமிந்த்ரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ரா வருணா அல்காப்யா மாக்ரமானக்யஸ்தூராப்யாம் பலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வனிஷ்டுனான் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பான் குதாபிர்விஹ்ருதா

0: ஹவிஷா விதேமா யஃ ப்ராணதோ நீமிஷதோ மாஹித்வைக இத்ராஜா ஜகாதோ பபூவ ய ஈஷே அஸ்ய த்விபதஶ்சதுஷ்பதஃ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா யஸ்யேமே ஹிமவந்தோ மஹித்வா யஸ்யா சமுத்ரக்ஞே ரஸயா ஸஹாஹுஹ யஸ்யேமாஃ ப்ரதிஷோ யஸ்யா பாஹூ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா ய ஆத்மதா பாலதா யஸ்ய விஷ்வா உபாசாதே ப்ரஷிஷை யஸ்ய தேவாஹ
1: யஸ்யா சாயாமிருதை யஸ்யா மிருத்யுஹ் கஸ்மை.

மித்ரமதீதின் தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி நஸ்

0: தமீஷானஞ்சகாத்தஸ்துஷஸ்பதிஞ்சின்வமவாசேஹூமஹே வயம்
1: பூஷா நோ யதா வேதா சாமசத்வ்ருதே ரக்ஷிதா பாயுரதப்தஸ்வஸ்தயே ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஃ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ

0: ீத்தபஷ்டஹ
1: அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தஷநாரஜ்ஜூரஸ்யா.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வன் ச பிரஜான்.

புத்தியாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சாநக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தந்த்வா ஆஶோதிஷ்டதீதிவஸ்ஸும்நாயா நூனமீமஹே சகிப்யஹ இதி சப்த.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, the next program is Yoga, Spiritual Discourse. In this, you are about to listen Sadhana, presented by Sri Ramakrishnan. Thank you. Om Namah Shivaya.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவது சகனோனத்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி க்ரியா யோக சமாதி பாவனார்த்த க்லேஷ தனூகரணார்த்தஸ்ச அவித்யா ஸ்மிதா ராக த்வேஷா விநிவேஷாஹ பஞ்ச க்லேஷாஹ அவித்யா க்ஷேத்ரமுத்தரேஷாம் ப்ரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம் அநித்யா சுசி துக்க அநாத்மசு நித்ய சுசி சுகாத்ம க்யாதிர வித்யா திக் தர்ஷன சக்தியோ ரேகாத்ம தேவ அஸ்மிதா துக்கானுஷயி ராக துக்கானுஷயி த்வேஷ ஸ்வரசவாஹி விதுஷோபி ததா ரூடோ விநிவேஷ தே பிரதிப்ரசவஹேயாஹ சூக்ஷ்மாஹ தியானஹேயாஸ்தத்வ்ருத்தயஹ க்லேஷமூல கர்மாஷயோ திருஷ்டாதிருஷ்டஜன்மவேதனீயஹ சதி மூலே தத்விபாகௌ ஜாத்யாயுர்போகாஃ தே ஹ்லாதபரிதாப்ஃபலாஃ புண்ணியா புண்ணிஹேதுத்வாத் பரிணாமதாபசம்ஸ்காரதுக்கைஹ குணவிருத்திவிரோதாச்ச துக்கமேவ ஸர்வம் வேகினஹ ஹேயம் துக்கமநாகதம் த்ருஷ்யோஹ ஸம்யோகோ ஹேயஹேதுஹ பிரகாஷக்ரியாஸ்திதிஷீலம் பூதேந்த்ரியாத்மகம் போகாப்வர்க்கார்த்தம் த்ருஷ்யம் விசேஷ விசேஷலிங்கமாத்ராலிங்காணி குணபர்வாணி திரஷ்டாதிருஷிமாத்ரசுத்தோ விபத்யானுபஷ்ய ததர்த்தம் ஏவ த்ருஷ்யஸ்ய ஆத்மா கிருதார்த்தம் ப்ரதி நஷ்டம் நப்யநஷ்டம் ததன்யதாதாரணத்வாத் ஸ்வஸ்த்வாம் சக்தியோஹ ஸ்வரூபோபலப்தேஹேதுஃ ஸம்யோகஃ தஸ்ய ஹேதுரவித்யா தத் அபாவாத் ஸம்யோகாபாவோ ஹானம் ததிருஷேஹ கைவல்யம் தஸ்ய சப்ததா ப்ராந்த பூமிஃ ப்ரஜ்ஞா விவேக க்யாதிராக் அவிப்ளவாஹானோபாயஹ தஸ்ய சப்ததா ப்ராந்த பூமிஃ ப்ரஜ்ஞா யோகாங்கானாம் அனுஷ்டானாத் அசுத்திக்ஷே ஜ்ஞான தீப்திரா விவேக க்யாதேஹ யமநியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதியோ அஷ்டௌ அங்காணி அஹிம்சா சத்யம் அஸ்தேயம் ப்ரஹ்மச்சர்ய அபரிக்ரஹாயமாஹ ஜாதி தேச கால சமவாய அனவச்சின்னாஹ சார்வபௌமா மஹாவ்ரதம் சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாஹ விதர்க்க வாதனே பிரதிபக்ஷ பாவனம் விதர்க்கா ஹிம்சாதயஹ கிருதகாரிதானுமோதிதா லோப க்ரோத மோஹ பூர்வகா மிருது மத்யாதி மாத்ராஹ துக்க அஜ்ஞான அனந்தஃபலாஹ இதி பிரதிபக்ஷ பாவனம். யதா அஸ்ய ஸ்யுஹ அப்ரசவ தர்மாணஹ ததா தத் க்ருதம் ஐஸ்வர்யம் யோகினஹ சித்தி சூசகம் பவதி தத்யதா. சோ when these kind of vitarkas, when they are destroyed, when they are destroyed means when they have been made so subtle that they are not able to give any results, when they are made so subtle that they are not able to give any results, when they are made in that form, then tad kritam aishwaryam, because of that this yogi will gain an aishwarya. Aishwarya means some glory, some siddhi. சித்தி சூச்சகம் யோகினா சித்தி சூச்சகம் பவதி தத்யதா. தட் ப்ரூவ்ஸ் தட் திஸ் யோகி இஸ் ஆன் தி ரைட் பாத். திஸ் வாட் எவர் க்ளோரி இட் கிவ்ஸ் திஸ் யோகி, இட் ப்ரூவ்ஸ் தட் தி யோகி இஸ் இன் தி ரைட் பாத். சோ ஈச் வென் யூ பிராக்டிஸ் ஈச் ஆஃப் திஸ் யம அண்ட் நியமா, திஸ் யோகி வில் கெயின் சம் சித்தி ஆர் அதர். சோ தோஸ் சித்திஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் தே ஆர் வாட் ஆர் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்யாகஹ. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்யாகஹ. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்யாகஹ. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்யாகஹ. அஹிம்சா பிரதிஷ்டாயாம், இஃப் ஒன் இஸ் எஸ்டாப்லிஷ்ட் இன் தி அஹிம்சா, தென் தத் சந்நிதோ இன் தட் யோகிஸ் பிரசன்ஸ், சந்நிதோ இன் திஸ் யோகிஸ் பிரசன்ஸ், ஹூ ஹேஸ் அ accomplished the ahimsa, who has practiced the ahimsa for a long period and he has established in this ahimsa, then tat sanido in his presence vairatyagah. Vairatyagah, tyaga means giving up. Vaira means the hatred, enmity, the hatred that is lost in front of him. For whom? Sarva praninam bhavati. If you have any doubt, Bhagavan Bhashyakara here, Bhashyakara Vyasa, he says, for all the jivas. whoever comes in front of him, they will lose their enmity, they will lose their hatred. Like this is what is seen in the lives of great saints. They sit on a tiger and they move, and the snakes and all, they crawl over him. Nothing happens. What is that because of? Because this vritti, which is himsa vritti, this himsa vritti, it is what is learned. This, see, the animals, they don't understand our language, but they can understand the vritti, the kind of vibration you send. So, this yogi who is been practicing this ahimsa for a long period, he will send a vibration which is a peaceful vibration. So, these animals are not threatened by him. So, they give up. See, only when they are threatened, no animal kills for joy. No animal stings or bites for joy. When only when they are, and because see, if there is a snake, if it's going to bite you, or if there is a scorpion, if it's going to sting you, it is not a good thing for that snake or scorpion. It's not just good thing for you, but it's not also good thing for that snake or scorpion, because for that one day, till it recaptures its essence, that poison, it cannot come out. It is in dangerous situation. So, it will try to protect its venom until and unless it is necessary to use. It is not like our saliva. It at least takes 4 to 6 hours for that snake to generate a little amount of poison. So, this in front of this person who has been practicing ahimsa, there will be no enmity, there will be no hatred. Satya pratishthayam kriya phalashrayatvam. Satya pratishthayam kriya phalashrayatvam. Satya pratishthayam kriya phalashrayatvam. Satya pratishthayam. If one is established in the truth, he has been speaking truth for a long time. If he is established in truth, for how long one should be established to gain this kind of siddhis? See, Shastra says, if you are going to practice something continuously for 12 years, that thing which you are practicing without any disturbance for 12 years, you are attaining the accomplishment. You are going to attain the siddhi for that thing. If you don't speak for 12 years continuously, you will not be able to speak really. The tongues, the speaking organ, you will not be able to use. So, whichever organ or whichever sense organ or whichever practice you have been continuously doing for 12 years, if there is a continuity, if there is no disturbance in that, then that thing will give you accomplishment, the siddhi. So, if you are going to practice this truth for 12 years, then kriya phala ashrayatvam, that words which comes out of his mouth, this yogi's mouth, will give result. It will fructify. It's not just a flowery word. People say beautiful words. It's not just going to be a beautiful words. Pushpitam vacham, flowery words they say. It's not going to be flowery words here. Then what is going to be? It's going to be phalitam vacham. It's going to give results. He says, you gain something, he will gain. That's what he said. Dharmiko bhuya iti bhavati dharmikaha. Swargam prapnuhi iti swargam prapnoti. Amogha asya vat bhavati. So if he says, I bless you to become dharmik, a person who follows dharmas. I bless you that you follow dharma, you will become dharmic.

ஏதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்கேதாவுக்க

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: ஃப்ரம் தி ஆஷ்ரம் ஆஃப் அவர் ரெவியர்ட் குரு பூஜ்ய ஆத்மன் ஸ்ரீ சுவாமி ஜோதிர்மயானந்தி இன் மயாமி, ஃப்ளோரிடா. சுவாமிஜி கண்டினியூஸ் வித் லெக்சர் சீரீஸ் ஆன் த ஹைலைட்ஸ் ஆஃப் த உபனிஷத். சுவாமிஜி வில் லெக்சர் ஆன் சாந்தோக்ய உபனிஷத். திஸ் இஸ் கிளாஸ் நம்பர் 25. அண்ட் நவ் பூஜ்ய ஆத்மன் ஸ்ரீ சுவாமி ஜோதிர்மயானந்தி.
3: ஓம் ஆப்யாயந்து மமங்காணி வாக் பிராணஹ சக்ஷு ஸ்ரோத்ரமஸோ வலமிந்த்ரியாணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம் மாஹம் ப்ரஹ்ம நிராகுர்யா மாமா ப்ரஹ்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த் அநிராகரணம் மேஸ்து ததாத்மனி நிரதேயே உபநிஷத்ஸு தர்மா தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபநிஷத், wherein I'm giving you the highlights. So I have turned to the chapter 6, and the topic commences from the section 1. I've introduced this episode of Shvetaketu and his father Aruni. Aruni was son of Sage Uddalaka, so often his name comes Uddalaka Aruni. So Aruni had sent his son in his early age to have ancient style education, and when he returned at 24 years of age, he came with a kind of a arrogance within himself, the idea he knew more even than father, anybody. The school children have that type of arrogance. And the father surprised him with the question, "Do you know that knowing which all is known?" Of course, his mind wandered, and he couldn't find any answer. He said, "No, no Lord." The father is referenced as Guru, and he was Guru as well. "Please give me that instruction, because Gurukul, the old style system, was not capable of giving me that type of instruction. When you know one branch of learning, you remain ignorant of another branch of learning. You can never boast, 'I know everything.' So when you think of gathering knowledge, there is no end to it. No one can say, 'Oh, I know a lot.' You can say, 'I know everything,' that's impossible. But then, from a profounder point of view, while to the intellect there are so many things to be learned, to intuition, there is only one reality, the absolute, beyond time and space, that I have again and again given to you through a parable of blind men trying to study an elephant. And they study the elephant, touching the elephant all over. And they come in with different views. And all those views put together do not form the elephant. But a person with eyes simply looks up, sees the elephant in totality. This is the elephant. It's an allegorical. Similarly, there is a vision within you, potential. That's your real vision. If that vision were to become effective, then there is nothing but the absolute. Advaita. That Advaita is the real I am. Knowing that, all is known. By knowing the sun, you know all the illuminations of the sun. Yatha samya ekena mritapindena sarvam minamayam vijnatam syat vacharambhanam vikaro namadheyam mrityakatyeva satyam. Father said, O Soumya, the gentle one, just as by knowing a clod of earth, you know all that is made up of the earth, of the clay. The differences that are there, they are only in names and forms. Clay is the only reality. Similes are being given. How can by knowing one thing, you know all? The fact is there is only one reality. All that you are thinking of all as multiplicity of things, they are only a matter of names and forms. Make the gold into a ring shape, then call it a ring. Give to you on a special day, then not only the ring, but reminder of a special day. And so forth. But whether it's a ring or a necklace or anything, bangles or whatever, it's nothing but gold. In the same way, all your experiences, I think of your experiences, they are in three levels, they're called three lokas. In the sense level, all your practical experiences. Then you have emotions, feelings, that gives you a different world. And then you have at intellect level, different types of insight and knowledge. They give you a different type of experience. But all these experiences are happening in where? Consciousness. Consciousness is undergoing all these changes, just like the gold undergoes changes in the form of bangles, necklace, and rings and whatsoever. Or just as clay undergoes changes in the form of pots and glasses and different types of vessels, consciousness remains the same. Therefore, your attention should not be confined to knowing the different modifications.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yet Sarvajnyatva Adi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Vranita. Yet Sarvajnyatva Adi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Kutaha Bhavati Sarvajnyatva Adi Vishishtam Tat Swarupam. சர்வஜத்வாதிவிசிஷ்டம் ஸ்வரூபம் ஜகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜத்வாதிகம் தசிய ஸ்வரூப லட்சணம். ஜகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியதே. சர்வஜத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத் காரணம் பிரம்மே இத்யுச்யதே. அஷ்டாபிதானாதிகரணம் அதன அபிதானம் இத்யுக்தே சம்யா நாம. எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே வந்தது. அப்புறம் பாஷ்யக்காரரே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்யா சம்யானாம் சம்யி. தத் கிமர்த்தம் அத்த உக்தம் இத்துக்தே, கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷணா கிருதா. லக்ஷ்யமேவ ந ஜாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இப்போ நீங்கள் ஜகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்கிறீர்கள், ஆனால் அது இந்த ஜகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்தில் தெரியும். உஷ்ணஸ்பர்ஷக தேஜா இத்திர கிளேஷோ நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்தில் தெரியும். தத்திர உஷ்ணஸ்பர்ஷா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாம. பரந்து பிரம்மா இது லோக பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி ந ஜாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத்கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ் தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாம இது பிரஷ்ன கிருத கலு. தஸ்ய கா பரிஹாரா இதானீம் வக்தவ்யா தஸ்ய பரிஹாரா சூசிதா. கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் ந ஜாயதே இது நா. ஏதாதச சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. போரும் ஏதாதச சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே நவா இது பரீக்ஷணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதசை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே வா நவா பிரதிபாத்யதே. தரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்விதம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத்காரணம் பிரம்மே இத்யுச்யதே ஏவஞ்ச ஏதாதச சிவாதி சப்த வாச்யத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜ்ஞானம் பிரதமதா பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பரிய விசாரா நாபேக்ஷதே. சிவஹ இது சப்தஹ சிவசப்த கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்யார்த்தோ வர்த்ததே ஜாதம். தாவதா லக்ஷ்ய பரிஜ்ஞானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவயம் பஷ்டா ததர்த்தம் பரிச்சாயனார்த்தம் தடஸ்த லக்ஷணம் உச்சதே ஸ்ருத்யா. தஸ்ய சமன்வயம் தத்ர கர்த்தும் சக்யதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்சதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்யதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே.
2: ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி.
3: ஆனந்தாதீனாம் தர்மாணாம் அபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாம் அபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பரியவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத் காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில ஆனந்தாதி தர்மானாம் அத்தைவ பரியவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति, विचारेण अस्माभिः पर्यवसानं च कर्तुं शक्यते.
2: तत्र आनन्दं आनन्दो ब्रह्म इत्यादि वर्तन्ते, नारायणो परं ब्रह्म.
3: तत्र अस्ति, तत् अस्ति, क्रमेण आगच्छति आगच्छति तद् सर्वत्र. शङ्कापरिहारपरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं, तस्य इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, आलुप्तशक्तित्वम्, अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं, सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि, षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमङ्गळ्ळि कडयाद इद् सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, अलुप्तशक्तिमत्वम्, अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः, स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्यानि. स्वरूपं, स्वरूपप्रतिपादनाय, तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादि विशिष्टान् सन्नर्लिया आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यं.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वम्.
3: नित्यापरोक्ष अनपेक्षितबाह्यकरण अनपेक्षितबाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षितबाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय
2: निखिल
3: नित्यापरोक्षः नित्यापरोक्षः अनपेक्षितबाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिलवस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयः भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं, निखिलवस्तुत्वम् इति पर्यवसानं क्रियते कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य परमेश्वरस्य यः अनुभवः तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः, तर्हि सर्वविषयकज्ञानवत्त्वं सर्वज्ञत्वम्. अदल पुरुषावनुल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं, निखिलवस्तुविषयकज्ञानवत्त्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् எப்பேற்பட்ட ஞானம், பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா கேட்டா அபரோக்ஷ ஞானம் சொன்ன இல்லையா, அதர்த்தம் நித்யாபரோக்ஷத்துவம் இது விசேஷம். அந்த அனுபவம் எப்படி வந்தது, ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கேட்டா மனசு ஒத்துருக்க, பரமேஸ்வரஸ்ய மனஹ அஸ்தி இது அங்கீகிருதம். பாஹ்யகரணம் அபேட்சித, அதுக்காக பாஹ்யன்னு போட்டிருக்க. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல, அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம், நித்யம் ஞானம் இல்ல, நித்யா நித்யம் அபரோக்ஷம் யஞானம், நியமேன அபரோக்ஷம், அனபேக்ஷித பாஹ்யகரணம், நிஷ்கலங்கம் தோஷரஹிதம், நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதுஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம், அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹ சர்வஜ்ஞஹ இது சர்வஜ்ஞஹ ததேவ சர்வஜ்ஞத்வம்.
2: யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ இத்யாதிபி இதம் ப்ரஹ்மணஹ சித்தம்.
3: யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ இத்யாதி இத்யாதி ஸ்ருதி. சர்வஜ்ஞஹ சர்வவித் நிலக்கு இல்லையா, விசேஷ ஞானவத் இத்யஸ்தி. சாமானிய ஞானம் சர்வஸ்யாபி பவதி,
2: விசேஷ ஞானம் இதுக்கு நிஷ்கலங்கம்,
3: நிஷ்கலங்கம் இல்ல, தத்தத் ரூபேண சர்வ விஷயக ஞானம் சர்வஜ்ஞத்துவ விவகார பிரயோஜகம் இருக்கு. சர்வ விஷயக ஞானம் சர்வஜ்ஞத்துவ விவகார பிரயோஜகம் இல்ல, தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வ விஷயக ஞானம் சொல்லணும், அந்யதா சர்வேபி சர்வஜ்ஞா கதம். சர்வம் சர்வம் இத்தியுக்தே அர்த்தம் புரியறது இல்லையா, தெரியும் துவம் சர்வஜ்ஞா ஜாதா சர்வசப்தஜன்ய உபஸ்திதி விஷய கஹ சர்வம் சர்வபதஜன்ய உபஸ்திதி விஷய கஹ சர்வம் தானும் ஜாதா ஹலு தவ உபஸ்திதி தரி சர்வம் ஜாதம் இது ஏவம் சாத் அத்த तत्त्वरूपेण इति वक्तव्यं प्रमेयम् इति पदं श्रुत्वापि सर्वज्ञत्वं भवति प्रमेयत्वेन रूपेण सर्वं प्रमेयं खलु अतः एतादृशं सर्वज्ञत्वम् अस्ति सर्वेषां वर्तते परन्तु इदम् अयं सर्वज्ञः इत्येवं व्यवहारे प्रयोजकं न किन्तु तत्तद्रूपेण अवगन्तव्यम् अतः यः सर्वज्ञः सर्ववित् इत्यत्र इदं तर्कसङ्ग्रहदीपिकायामपि उदाहरणम् इदं वाक्यम् ईश्वरसिद्धौ दीपिकायां नास्ति वा अस्ति इति भाति ईश्वरसिद्धौ श्रुतिरपि प्रमाणं यः सर्वज्ञः सर्ववित् इत्यादि श्रुतिर्मानम् इत्युक्त्वा सर्वज्ञः सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् विशेषरूपेण सर्वज्ञानवान् इत्युक्तम् अन्यथा सर्वज्ञः सर्ववित् इति पौनरुक्त्यं भवति सर्वज्ञः इति यदुक्तं तदेव सर्ववित् इत्यस्यापि अर्थः अतः पौनरुक्तिवारणाय सर्वज्ञः इत्युक्ते सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् इत्यस्य विशेषरूपेण सर्वज्ञानवान् अर्थं पणिनः
4: सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्री विशेषज्ञं ब्रह्मनिमित्तम्
3: ब्रह्मणः निमित्तकारणत्वम् इदानीम् उक्तम् वस्तुगत्या निमित्तकारणम् उपादानकारणञ्च भवति इति समर्थनीयम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् इति वर्तते अस्माकं मते तर्हि इदम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् अद्वैतमतेऽप्यस्ति शैवमतेऽप्यस्ति विशिष्टाद्वैतमतेऽप्यस्ति माध्वमते नास्ति नैयायिकवदेव नैयायिकानां मते ईश्वरस्य निमित्तकारणत्वमेव किल अस्ति बीजाय इत्यस्य निमित्तकारणाय इति भ्रमिकगुडादं वेदान्तं पठिचि ब्रह्ममन्त्रमोहं भयन्द्रं निमित्तकारणाय इत्यर्थः उक्तावलिकारं पठिका इदानीं किं भवति परमेश्वरस्य एकस्यैव उपादानकारणत्वं निमित्तकारणत्वञ्च उपपादनीयम् अत्र किं लिखितम् अनेन सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्री विशेषज्ञं ब्रह्मनिमित्तं भवति ज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् अर्थं सृष्ट्यनुकूलज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् इत्युक्ते निमित्तकारणता अवच्छेदकमन्यत् उपादानकारणता अवच्छेदकमन्यत् ഒരു രീതിയിൽ നിമിത്തകാരണം ഇന്നൊരു രീതിയിൽ ഉപാദാനകാരണം ചൊല്ലുന്നത് ഇല്ല അതാ ശാസ്ത്രീയ ഭാഷയിൽ ചൊന്ന നിമിത്തകാരണതാവച്ഛേദകം സർവജ്ഞത്വം സർവജ്ഞത്വന രൂപേണ സാ നിമിത്തകാരണം അന്യന രൂപേണ ഉപാദാനകാരണം ഉപാദാനകാരണം എപ്പി ചൊല്ല പോരാ അപ്പുറം ഇപ്പൊ സകല ചേതന സകലേയ ചേതനാ തേഷാം ബഹുവിധ കർമ്മഫലഭോഗ തദനുകൂലം കിം തത്തശരീരം एवमेवं तन्निर्माण उपाय सामग्री विशेषज्ञत्वं परमेश्वरस्य कथं निर्माता कीदृशं कस्य कीदृशं शरीरम् इतः परं दातव्यम् ज्ञानमस्ति विशेषज्ञत्वं विशेषज्ञत्वं ब्रह्मणः वर्तते तादृशविशेषज्ञत्वेन ब्रह्मनिमित्तकारणम् इत्युच्यते एवम् इप कुलालः घटं प्रति निमित्तकारणम् इति कुतः उच्यते अद् पण्डतुक् अवनुकु तेरियुम् अद् अरिव वचिण्डु ताने निमित्तकारणं चोल्रत् तदेव तस्मात् निमित्तकारणम् इत्युक्ते कर्ता इति कः उच्यते लोके तेरिञ्जु पण्ड्रवन् शृणम् कण्डिपा अपिता शृणम् मुख्यं कर्तृत्व मुख्यः कर्तृत्वव्यवहारः एङ्गे तेरिञ्जु पण्ड्रवन् पाककृतः इदं कर्त सूपकर्तव्यः इति कृतम् अनन्तरं प्रकारान्तरं जातं किम् अवियल् जातं साम्बार् कर्तव्यम् इति चिन्तितम् अवियल् जातम् इति मन्यताम् इदानीम् अहम् अवियल् कृतवान् इति व्यवहारः मुख्यः नास्ति साम्बार् कर्तुमेव चिन्तितम् अवियल् जातं न पण्डिनेन चलकूडा तेरिञ्जु पण्डल पुरीयतुलिया तत् कर्तुम् अपेक्षितं ज्ञानं सम्पाद्य तदर्थं बुद्धिपूर्वकं कृतं चेत् मया कृतम् इति व्यवहारः अन्यथा जातम् इति व्यवहारः एवमेव श्लोके अतः तद्विषयकविशेषज्ञानवत्त्वं कर्तृत्वव्यवहारे प्रयोजकम् इदं लोकव्यवहारं कामिच्छ अवदा विलयटका चलले अवदा शास्त्रे तथैव उदाहरणं कुर्वन्ति विनायकं प्रकुर्वाणः रचयामास वानरं निर्ग विनायकं प्रकुर्वाण विनायकने विनायकरुडय प्रतिमे पण्णनं नेनचिंदे मण्ण पोट्टु अदु स्वाभाविकं इल्लया वानरं माधिरि आयिट्टे वानरः जातः इत्येव पण्णिनेन चलकूडादु चलुवा एना मया वानरं कर्तुमेव मया यत्नः कृतः इति वदेत् पश्चात् तत् कपटं तद् कपटव्यवहारः अतः तत् सृष्ट्यनुकूलज्ञानवत्त्वेन कर्ता इत्युच्यते कर्ता निमित्तकारणं खलु तर्हि जगत्कर्तृत्वेन रूपेण परमेश्वरः निमित्तकारणं कर्तृत्वं नाम உபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான சிகீரிஷா கிருதிமத்துவம் கர்த்தத்துவம் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். சிகீரிஷா இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஞானம் சர்வம் சர்வ விஷயக ஞானம் தத் கதம் கர்த்தவியம் இது ஞானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்னா இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி, இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவார், கர்த்திருவ ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபாரஸ்து பஷாத் கர்த்தவிய அஸ்து அத்த ஸ்தாபய.
5: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

பசுபதே பிரபுஸ்தம் தீனானாம் கலு பரமபந்தோ பசுபதே பிரமுக்யோஹம் தேஸாம் அபி கிமுத பந்துத்வமனயோ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூநாதீசாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்க.

ஓம் ஜலதப்ளவாதி நமஹ, ஓம் க்ஷணசஞ்சலாதி நமஹ, ஓம் அசிந்த்ய மஹிம்னே நமஹ, ஓம் அசிந்த்யாதி நமஹ, ஓம் சராசர சரித்ரகாய நமஹ, ஓம் சந்திரசஞ்சீவனாதி நமஹ, ஓம் சித்ராதி நமஹ, ஓம் உமாச்சாரியாதி நமஹ, ஓம் சதுர்முகாதி நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோதிதிதராதி நமஹ, ஓம் ஜிதகாமாதி நமஹ, ஓம் ஜனப்ரியாதி நமஹ, ஓம் அஜாதசத்ரவே நமஹ, ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ.

வாணஹஸ்தாய நமஹ, ஓம் அச்சலாய நமஹ, ஓம் பலினே நமஹ, ஓம் கிரரூபாய நமஹ, ஓம் அபலாய நமஹ, ஓம் உன்மாதையே நமஹ, ஓம் பிரம்மண்யாய நமஹ, ஓம் பிரம்மவர்ச்சேபியோ நமஹ, ஓம் பஹுரூபாய நமஹ, ஓம் பஹுமயாய நமஹ, ஓம் பிரம்மவிஷ்ணு சிவாத்மகாய நமஹ, ஓம் பிரம்மகர்ப்பாய நமஹ.

ஓம் சத்ருதாபனாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakandanta Mulair Mridam Varsvai Istigandagishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவாஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஸ்ருபிஹ்

மித்ரமதீதிம் தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி நஸ்

அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தசனாரஜ்ஜூரஸ்யா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

பும்சஸ்தரஸ்மிஸ்தயத்ஞமுகமேவாவரந்தே திபதிஷ்டாதாத் யஸ்தே திநைனம்.

ஹரிபூயம் பூயதே தேஜோ ததாதி ததா உத்கஸ்ரேதாகும் சந்து முக்தம் போதயிஷ்யதி தத்யஜஸ்ய தாஹுத்யை வைனம் யுத்யதே ப்ரஹான் வா ஏஷ குருதே யோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ

0: டு பிஹேவ் யுவர் செல்ஃப் யூ ஆர் நாட் டூயிங் இட். எம் அது ஈலி, அதாவது எம் மீனிங் என்னன்னா சிங்குலர், எம்னா புளூரல், எமது மதியீலி. நாம் என்னை போன்ற மற்றவர்கள் சொல்லியும் கேட்காமல் இருக்கக்கூடிய மதி இல்லாத மடநெஞ்சே, மடநெஞ்சே, வாட் இஸ் இட் டூயிங்? மாறி நின்று என்னை கெடுத்தாய். யூ சி, திஸ் இஸ் த பாயிண்ட். திஸ் இஸ் த பாயிண்ட் இஸ் தட் பை தெம்செல்ஸ் தீஸ் சென்சஸ், த பாடி, தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நியூட்ரல். தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேட் பை காட், are given to you at the time of birth, but it is at some stage, it is the mind which has taken charge of them and using them for its own purpose, and the mind interacting with the senses, utilizing the instruments, etc., perception and so on, are in a kind of a conspiracy, attaching themselves to the world, then just not dissociating themselves from the world, trying to derive some pleasure out of it, which is going to ultimately lead them to sorrow and pain and so on, but not knowing it at this juncture, attaching themselves to them, think that they are having a whale of a time. So you see, mari nindri ane, so you are now begun, you have changed, you should have been different, but you have changed, you have adanudaiya swaroopam nu onnu kedaiyadu, adu neutral. It's like, you see, this the energy of the atom, it's neutral, it's the energy of the atom, you can use it either for destruction or for creation. Similarly, these instruments are neutral in their effect, neutral in their activity, neutral in their purpose. It is a mind with that begins to utilize them for its own ends. Therefore, mari nindru ennai keda kidandanai, you are ruining me, nadiyile. But I tell you, not only me, others tell you, but you are not listening. Hereafter I am not going to touch you. Therigin iniyunai chikkana therigindalam, anyway, hereafter I am not going to have anything to do with you. I am not going to have any trucks with you. And I cannot understand. You see, you saw Sivanavan Tiral Tol Mel Neer Nindradu Kandanai. You saw somebody, you saw someone with vibhuti all over his body, with tripundram on his forehead, and you saw him. Even then, you did not develop respect for him. Even then, you did not decide to give up your mischief and turn out to be a good boys. You did not do that. Sivanavan Tiral Tol Mel Neer Nindradai Kandanai Ayinum Nekkilai. You do not soften, you do not melt. We'll go into all this next time, because Neer, we have to talk a lot about Neer. Tiral Tol Mel Neer Neer Nindranai Kandanai Nekkilai. You do not melt, you do not soften, you do not immediately change your ways, and you do not fall at his feet. நெக்கிலை இக்காயம் கீறுகின்றலை, யூ டு நாட் கீறுகின்றலை மீனிங் கட் அசெண்டர் இன் ஹீ யூசிங் இட் இன் அ ஃபிகரேட்டிவ் சென்ஸ். திஸ் டு நாட் டேர் இட் டு பீசஸ் ஹவு இஸ் த மைண்ட் கோயிங் டு டேர் த பாடி பீசஸ் இன் அதர் வேர்ட் யூ ஆர் நாட் மேக்கிங் யூ டர்ன் ஃப்ரம் வாட் யூ ஹவ் பீன் டூயிங் யூ ஆர் நாட் டேர்னிங் அவே ஃப்ரம் வாட் யூ ஹவ் பீன் டூயிங் இன் அதர் வேர்ட் யூ ஆர் ஸ்டில் யூசிங் அப்யூசிங் த பாடி ஃபார் யுவர் லிமிடெட் பர்பசஸ். கெடுவது உன் பரிசீது. சோ யுவர் நேச்சர் யூஸ் டு காஸ் டிஸ்ட்ரக்ஷன், யுவர் நேச்சர் யூஸ் டு காஸ் ரூயின். சோ ஹியர் ஆஃப்டர் ஐ எம் நாட் கோயிங் டு லிசன் டு யூ. தட்ஸ் வாட் இட் சேஸ். வி வில் கண்டினியூ டு டிஸ்கஸ் தட் இன் சம் மோர் லெங்க் அட் த நெக்ஸ்ட் டைம். மாறி நின்றனை கெட கிடந்தனை எம் மதியிலி மடநெஞ்சே தேறுகின்றலை எம் எம் தேறுகின்றலம் இனியுனை சிக்கன சிவன சிக்கன சிவனவன் திரள் தோல்மேல் நீர நின்றதை கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்றலை கெடுவது உன் பரிசு கேட்கவும் கிளேனே. So we'll do that at the next time. Thank you very much, devotees of the Lord. நம பார்வதி பதே அரஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. Thank you.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Panchama Khandaha Aul Mula Varshihe Dve.